0: வணக்கம், மேம் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோவிந்தாஸ். ஆலிஃப் சுனோ ரேடியோ நெட்வொர்க், கட்டாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.